லப்போனா போடலட்டும் பர்தேஸ் லாமர் ஜனம் பெண் குமார் சனு கிலுன் மாஸ் தோதில் மில் ரஹே ஹே புபா சொல்லும் அர்ஜுனும் ஈட்டான் லபாங் சோங் தேங் லோங் பென் அதுன் சொல்லும் அர்ஜுசினா தலாஷ் லாமர் ஜனம் பெண் குமார் சனு கிலுன் மாசும் சேஹரா புபா சொல்லும் லபாங் சோலுன் கசோன் சே லப்பின மியூசிக் பேபாங் சஞ்சீவ் தர்ஷன் தங்க அர்ஜுசினா லபாங் சொல்லும்